கிருபான் கல்கிதர் சுவாமி தான் சிறிய கிருகாபின் சிங்கிமா கல்கிதர் சுவாமி தான் ஸ்ரீ குருகாபின் சிங்கிமா